0: அத்தனை ருபியா ஏத கொல்ல கொம்பு தெமாக்கும் உரிதுவிங் ஏடிவியும் ஹோதம்
1: மீ இஸ்மாயில் அஃபான் ரங் குத நூ குத அழி குத ஹுது குத ஃபெனையே திவெஹியுடும் அடுவாமுன் திதானி நுவதிய எக்கே மெகா ஹர்ட்ஸ் திவெஹி எஃப்எம் தொம்வெலி

ஹமகஷ்வரும் உடுத்தகாய் பிம்க விரிகம் அவ்வோஹ மில்குய் ஒடிகம் வா கமாய் அவ்வோஹ ஃபியவா தியபாமி ஹுன்னங் இவ்விஸ் எஹீ தெரியகு அதி நஸ்ரு தேனே மீஹகுஸ் நெக்கங் கலேகிஃபானு தினவடா நுகன்னவம் தோவே.